0: ஆக்கிலன் லீமாக்க ஆதிலன் சோசியல் பகி இந்தோனேஷியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampang Madura, Pro 1, Kanal Informasi